0: மணியானரே நெகுபோ கென்னா
1: பைசா குவகிரா நம்மோரோ
0: ரெவ் டு எல்டோரெட் மிட்டாபோனியா 91.2 குகென FM ரூபட்டோப் உயோ ஹெமோஷிபி ரூபனே ப்ரூட்டோ குகென FM.